0: சீதா, எல்லாம் மறந்து போட்டியனே. சீதா, அரே, இவ்வளோ கூத்து கடையனை தூக்கிடிஸ்தாளல்ல, பாப்பா ஆயாச ஆகிதேனோ. சீதா, ரூம்னல் ஹோக் மல்கொளே.
1: பாப்பா பா, நன் கந்தா, இல்ல ஊட்ட மாடு பாமரி.
0: மகு கூட மலகிதே, இவ்வளோ யாரன் கரைத்திதாளே. சீதா, எச்சர மாடுக்கொளே, ஊட்ட மாடு அந்த யாருக்கு ஹேள்த்திதியா?
1: ಶಿವು ಭಿಕ್ಷಾನಕ್ ಬಂದಿದ್ದ, ಇವತ್ತು ಎಲ್ಲೂ ಅನ್ನನೇ ಸಿಗ್ಲಿಲ್ವಂತೆ, ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲೇ ಊಟ ಮಾಡು ಅಂದೆ. ಪಾಪ ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಉಪವಾಸ ಇದ್ದಾನೆ.
0: ಸೀತಾ, ಸರಿಯಾಗಿ ಎಚ್ಚರ ಮಾಡ್ಕೊಳೆ, ಕಣ್ಬಿಡು. ಶಿವು ಆಗ್ಲೇ ಹೊರಟು ಹೋದ್ನಲ್ಲೆ, ನೀನೇ ಅವನಿಗೆ ಅನ್ನ ಹಾಕ್ದಿಯಲ್ಲ.
1: ಅಯ್ಯೋ, ಇದೇನೋ ಕೂತ್ ಕಡೆನೆ ನಿದ್ದೆ ನಂಗೆ.